0: முதலாளிகளே கொள்ளையடிக்கின முதலாளிகளுடைய கோட்டல்லா கஷ்டத பெருகிய சாது ஜனங்கட கண்ணீரொக்குன கோட்டான் தொழிலாளிகளே கொள்ளையடிக்கின முதலாளிகளுடைய கோட்டல்லா கஷ்டத பெருகிய சாது ஜனங்கட கண்ணீரொக்குன கோட்டான்
1: இது கண்டம் வெச்சொரு கோட்டான் பண்டே கெட்டிய கோட்டான் மம்மது காக்கட